இஸ்மாயில் பாய், சையத் ஜாக்கீர் பாய், முகமது ரஃபி பாய், வம்சி கிஷோர், காதர் பாஷா பாய், மங்களம்பூரி பிரகாஷ், கிரானா ஷாப் சுதாகர், நெல்லூர் ஜில்லா நுஞ்சி எஃப்எம்எஸ் சர்தார் பாய், వీరంతా కూడా రైట్ ఆన్సర్ పంపించారు. మరి అందరి సమాధానాలు వచ్చేసాయి.

0: சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன், 1987 மே ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மே பி ஹை கிரேட் கலாக்கார் கே ரூப் மே ஜுடே. ஆஜ் ஆப் டாப் கிரேட் கலாக்கார் கே ரூப் மே சேவாரத் ஹை. ஆப் பாயே ஹாத் சே மிருதங்கம் பஜானே வாலே ஏக் அனோகே அவர் விசிஷ்ட கலாக்கார் ஹை. ஆப்னே தேஷ் விதேஷ் கே அநேக் சங்கீத் சமாரோஹ் மே சுப்பிரசித்த கலாக்காரோன் கே சாத் சங்கத் கீ ஹை. ஆப் சங்கீத் சீக்னே மே ருச்சி ரக்னே வாலே சாத்ரோ கோ நா கேவல் மிருதங்கம் அபித்து கடம் கஞ்சிரா அவர் மோசிங் ஜெய்சே வாத்தியோ கா பிரசிக்ஷன் பி தே ரஹே ஹை. ஆப்னே ஆகாஷ்வாணி அவர் தூர்தர்ஷன் துவாரா ஆயோஜித் சங்கீத் சம்மேளன், சங்கீத் கே ராஷ்ட்ரீய காரியக்ரம் ஆதி மே பி அப்னி பிரஸ்துதியா தேக்கர் ஸ்ரோதாவோ கோ சங்கீத் கா ரசபான் கர்வாயா ஹை. வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் அநேக் புரஸ்காரோ ஏவம் உபாதியோ சே அலங்கிருத் ஹை. இன்மே உல்லேக்னிய ஹை நாதலய சிரோமணி, நாததுவீப் ரத்னாகர, லய திலகம் ஆதி உபாதியா. ஆஜ் கே லய விநியாசம் மே ஆப்கே சாத் சங்கத் கர் ரஹே ஹை கஞ்சிரா பர் தென்காசி ஸ்ரீ ஹெச் பரமசிவம், கட்டம் பர் அந்தநல்லூர் ஸ்ரீ ஆர் ரங்கநாதன், அவர் வயலின் பர் துன் தே ரஹே ஹை திருச்சி டாக்டர் ஸ்ரீ ஆர் கோவிந்தராஜன். லீஜியே சுனியே மிஸ்ர ஜாதி திரிபுட தாளம்.
1: நமஸ்கார், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு தி நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் விச் ஃபீச்சர்ஸ் லய விநியாசம். ஃபர்ஸ்ட் அ மிருதங்கம் ரிசைட்டல் பை வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன், ஃபாலோட் பை அ டோலு ரிசைட்டல் பை வித்வான் ஸ்ரீ சின்ன வெங்கட சுப்பையா. டு பிகின் வித், லிசன் டு மிருதங்கம் ரெண்டிஷன் ஆஃப் வித்வான் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன். சேலம் கே ஸ்ரீனிவாசன் ஹெயில்ஸ் ஃப்ரம் அ ட்ரெடிஷனல் ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஹிஸ் ஃபாதர் ஸ்ரீ ஜாதா கிருஷ்ணய்ய பாகவதர் வாஸ் அ வோக்கலிஸ்ட் ஆஃப் தி ட்ரெடிஷனல் பஜன் சம்பிரதாயா. ஹி ரிசீவ்ட் இனிஷியல் ட்ரைனிங் இன் மியூசிக் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஸ்ரீ ஜி கே ராமசுவாமி பாகவதர் அண்ட் லேட்டர் ஃப்ரம் மிருதங்கம் வித்வான் சேலம் ஸ்ரீ வி கிருஷ்ணமாச்சாரி. ஃபர்தர் அண்ட் அட்வான்ஸ் ட்ரைனிங் வாஸ் ஃப்ரம் கலைமாமணி திருச்சி ஸ்ரீ ஆர் தாயுமானவன். அ ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி சின்ஸ் தி இயர் 1990, சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் இஸ் நவ் அ டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. அக்ளைம்ட் ஃபார் இஸ் யூனிக் புதுக்கோட்டை ஸ்டைல் ஆஃப் ரெண்டிஷன், ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஹேஸ் அ கம்பெனி ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இன் கான்சர்ட்ஸ் அண்ட் ஹேஸ் இம்பைப்ட் அண்ட் அடாப்டட் வேரியஸ் ஸ்டைல்ஸ் இன் ஹிஸ் ரெண்டிஷன். அ டிஸ்டிங்டிவ் left handed mrudangam artist, he has traveled extensively for his performances, especially for Akashvani Sangeet Sammelan, South Zone Hookups and national programs of music. He is the recipient of several awards and titles. Selam Shri K Srinivasan also trains young artists in laya intricacies in mrudangam, ghatam, kanjira and morsing. In tonight's program he is accompanied by தென்காசி ஸ்ரீ ஹெச் பரமசிவம் ஆன் த கஞ்சீரா, அந்தநல்லூர் ஸ்ரீ ஆர் ரங்கநாதன் ஆன் த கட்டம். வயலின் ரிஃப்ரெயின் இஸ் பை திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன். சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் வில் நவ் பிளே மிஸ்ரு ஜாதி திரிபுட தாளம்.